0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 387வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக திரு சந்திரசேகர் தண்டபாணி அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் கடைசி பாகம். கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்களே, உங்களை தொடர்ந்து இரண்டாவது வாரமாக இந்த நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் உங்களுக்கு ஏற்பட்ட இரண்டு குறிப்பான அனுபவங்களை பற்றி எடுத்து சொன்னீர்கள். உங்களுடைய தாயாருக்கு ஏற்பட்ட அற்புதம், நீங்கள் எப்படி பின்னால் இருந்து முன்னேறிய விஷயத்தை பற்றியும் அழகாக எடுத்து சொன்னீர்கள். பிறகு நீங்கள் எப்படி பகவானுடைய அரவணைப்பில் வந்தேன் என்று சொல்ல ஆரம்பித்தீர்கள். அதை பற்றி தொடர்ந்து மேலும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: சாய்ராம், 2004-3-4 நார்மலா ஏன்னா கம்பெனி புதுசாக செட் பண்ணணுன்னு ரெகுலர் டே டு டே மண்டேன் ஒர்க்கு, அப்பப்போ புட்டபர்த்தி விசிட் தர்ஷன். பட்டு 91லேருந்து இன்ன வரைக்கும் 2017 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சுந்தரம் பஜன் அட்டன் பண்ணாத வாரமே கிடையாது. என்னோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அது பஜன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பஜன் ஒன்று தான். பஜன், நாமஸ்மரணம், சுவாமியை 24 மணி நேரம் நினைவிலேயே இருக்கிறது, இது ரெண்டு தான். சேவை அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுறது, அது உதவி மனப்பான்மையிலே வாழ்ந்த தொட்டு அது சேவை எனக்கு தனியா தெரியல. சேவை ஒரு என்னோட வாழ்க்கையின் அடித்தளமாவே இருந்துச்சு. அது உதவி, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்றதுன்றது, அண்ட் சண்டே பஜன், இது ரெண்டும் விடவே முடியாது என்னால. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு.
0: ஒரு டிவோட்டி வந்து சொன்னாரு பேசிட்டு இருக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சுந்தரம் பஜனை நான் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னாக்கா அந்த வாரமே வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு எப்ப நான் ஃபீல் பண்றேன்னா, அந்த பஜன் அன்னைக்கு சாயங்காலம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாதான் அந்த வாரம் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்கு. இது ஒரு டிவோட்டி சொன்னது. சுந்தரத்துக்கும் முக்கியத்துவம், அந்த பஜனைக்கும் முக்கியத்துவம். நம்மளோட ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கறது அது ஒண்ணுதான். நமக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்மளுடைய துயரங்களை எல்லாம் நீக்கிறது, நமக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கறது அந்த பஜனை தான். மேற்கொண்டு சொல்லுங்க.
1: பஜன் கூட இங்க நடக்கிற டிசிப்ளின், சுந்தரம் நடக்கக்கூடிய டிசிப்ளின், த டைமிங், பங்க்சுவாலிட்டி. நான் ஒவ்வொரு வாரமும் சுவாமிகிட்ட வேண்டது என்னன்னா, தயவு செஞ்சு எனக்கு அடுத்த வாரம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாய்ராம், கேட்டுட்டு போவேன், பர்மிஷன் கேட்டுட்டு போவேன். இது நான் இன்ன வரைக்கும் நான் என்னோட முயற்சின்னு சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் சுந்தரம் பஜன் முடிச்சுட்டு கேட்ல இருந்து வெளியில போகும்போது அந்த செருப்பு ஸ்டாண்டு கிட்ட நின்றுட்டு சுவாமியை பார்த்து, சுவாமி இந்த வாரம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் இதே போல வந்து அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கேட்டுட்டு போவேன்.
0: நிச்சயமா இது வந்து உங்களுடைய சுய ஆன்மீக சாதனை, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருவது அப்படிங்கறது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை. நமக்கு எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனா நீங்க வந்து அதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கரெக்டா அந்த 5:30 பஜனுக்கு வரேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய சாதனை. என்னுடைய பாராட்டு. மேற்கொண்டு சொல்லுங்கள்.
1: அப்ப இந்த மாதிரி இந்த இவ்வளவு வருஷம் வர்றதுன்றது நீங்க சொன்ன மாதிரி சாத்தியமா இல்லைன்னா கூட, நான் எனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேலன்னா அது வேற எந்த வேலையும் கிடையாது, எந்த ஆபிஷியல் மீட்டிங் கிடையாது, எந்த பர்சனல் ஃபங்க்ஷனும் கிடையாது. சுத்தமா குளிச்சுட்டு வந்து பஜன் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போனாதான் எனக்கு அடுத்த வாரம் ஆரம்பிக்கும்ன்றது ஒரு திருப்திகரமான ஒரு,
0: அது உங்களுடைய மனதுல போயிடுத்து, உள்ள
1: போயிடுத்து. ரெண்டாவது, இவ்வளவு வருஷம் வரேனே, நான் இன்ன வரைக்கும் யாருக்கிட்டே இங்க வேற எந்த பேச்சும் பேசவும் மாட்டேன். எவ்வளோ பேர் நினைச்சா சாயராம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தியில ஒரு நாள் உட்கார்ந்து லெக்சர் கேட்கும் போது, சுவாமி அட்வைஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட், ஆர்கனைசேஷன்ல வரும்போது சுவாமி சுவாமி சுவாமி வேற ஒன்னும் இருக்கக்கூடாதுன்னு.
0: இல்ல, அதுவும் குறிப்பா இந்த பஜனை முடிந்த பிறகு.
1: ஆமா,
0: ஒருத்தர் ஒருத்தரோட பேசிக்கிறது, குசலம் விசாரிப்பது, இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். அந்த ஒரு எனர்ஜியோடய நம்ம வந்து வீட்டுக்கு போனோம். அதுதான் அப்பதான் அது வந்து நமக்கு
1: இன்ன வரைக்கும் நான் அதை கடப்பிடி
0: இருக்கும். அது இல்லையே இங்க பேசிட்டோம்னா அதெல்லாம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிடும். அது ரொம்ப முக்கியம்.
1: அது அப்படியே இன்ன வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் சார். அதே போல சர்வீஸ்னு வரும்போது நிறைய பேர் வழியில வந்து பார்த்து இந்த சேவை செய்யலாம் அந்த சேவை செய்யலான்னு என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. நான் உன்னே ஒன்று அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, சுவாமி ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம ஆர்கனைசேஷன் மூலியமா தான் செய்யணும். அவங்களோட பொறுப்புலையும் அவங்களோட வழி நடப்புகள்லையும் செஞ்சோம்னா ஒன்னு நம்மளுக்கு நல்லது, ரெண்டு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த ஆர்கனைசேஷன் எப்பவுமே கூட இருக்கும்.
0: அது நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயம் ரொம்ப கரெக்ட். சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில சில விஷயங்களை வந்து செய்ய முடியாது. ஆனா ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் அப்படின்னு போகும் பொழுதுதான் அந்த வேலையை நம்மளால வந்து செய்ய முடியும். சோ அதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த நிறுவனம் அப்படிங்கறது ரொம்ப அவசியம். அதுக்குதான் பகவான் இதை வந்து ஏற்படுத்தி இருக்காரு. எல்லாம் அவாவா தனியா சேவை செய்யுங்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம்.
1: ஆமா,
0: பட் ஒரு தனிப்பட்ட மனிதனால மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. சோ அதுக்காக தான் இந்த ஒரு நிறுவனத்தை அவர் வந்து நமக்காக அமைத்து கொடுத்திருக்கிறாரு. ஆக நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அங்க இருக்கிற ஒரு சத்யசாயி நிறுவனத்தின் மூலமாகத்தான் இதை செய்யணும். நம்ம கரெக்டா சொன்ன
1: எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சேவைன்றது உதவி செய்யணும்ன்றது என் வாழ்க்கையின் அடித்தளமா இருந்த தொட்டு, அதை விட பக்தி வழிநடப்புகள் இதெல்லாம் வந்து சுவாமியோட ஆர்கனைசேஷன்ல மெயினா டிசிப்ளின் பங்க்சுவாலிட்டி இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் நிறைய வந்துச்சு சின்ன போதுல. அப்படியே ஆரம்பிச்ச ஜேர்னி தான் 91 to 96, 96 to 2002, 2002 to 2013. அப்போ 1998 நான் இப்போ அடிக்கடி த்ரூ அவுட் இந்தியா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வாட்டி அகமதாபாத் வழியா போகும்போது ஐஐஎம் அகமதாபாத் வாசல்ல காரை நிறுத்தி மனசார ஆசைப்பட்டேன், அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த காலேஜ்ல வந்து படிக்கிறதுக்கு சுவாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சேன். ஏன்னா இந்த ஜென்மத்தில் முடிஞ்சு போச்சு, இனி படிக்க முடியாது இந்த காலேஜில் வந்து, அதுக்குண்டான வசதியும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் 2005 நான் வேலை பார்த்த கம்பெனிலேயே அதே ஐஐஎம் அகமதாபாத்தில் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் கோர்ஸுக்கு என்னை அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க.
0: நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் நினைத்ததை அவர் வந்து பகவான் அதையும் பூர்த்தி பண்ணி
1: வச்சிருக்காங்க. அதாவது நான் இதுக்கு மேலே என்ன ஒரு அஷூரன்ஸ் வேணும், ஐ வில் ப்ரொடெக்டிவ்ன்றத சுவாமி இன்ன வரைக்கும் அதை கூடவே இருந்து நிறைவேற்றிட்டு வராங்க. நான் நினைச்சதை நடத்தியும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க.
0: அதுதான் நீங்க சொன்ன மாதிரி போன வாரம் நீங்க ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க, அந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு தொடர்பிலேயே இருந்துட்டு இருக்கணும். அந்த தொடர்பு இருந்ததுனாக்கா அது வழியாவே நமக்கு வந்து நன்மைகள் வந்துடும், நமக்கு வந்து அனுகிரகம் கிரேஸ் அது வந்துடும். அதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 2007 சுவாமி ஆர்மி அதிரோத்ர மகா யஜ்ஞத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கும் போது அந்த 13 நான் திருவான்மையூர் போவேன். அண்ணா நகர்ல வீடு, பட் காலையில எழுந்திரிச்சு தர்ஷனுக்கு போயிடுவேன். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சுவாமியை தரிசிச்சுதான் என்னோட அடுத்த வேலை. அதனால 13 லீவும் போடல, பட் இருந்தாலும் தரிசனம் கிடைச்சிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், தியானம் பண்ணிட்டு, அப்போ நம்ம சமிதி கன்வீனர் எனக்கு போன் பண்ணாரு வேற ஒரு சமிதி ஆக்டிவிட்டிக்காக. அப்ப நான் சொன்ன அவர்கிட்ட, சைராம் சுவாமி சென்னையில இருக்காங்க, அவருக்கு டிரைவர் தேவைப்பட்டுச்சுன்னு என்னோட நீண்ட கால ஆசை என்னன்னா சுவாமிக்கு நான் டிரைவரா இருக்கணும்ட்டு. அது வந்து ஆத்மாத்மா நான் வேண்டினது அவர்கிட்ட, சுவாமி நான் உங்களோட டிரைவரா இருக்கணும், நான் கார் நல்லா ஓட்டுவோம் சைராம்
0: டிரைவிங் போர்ஸ் ஃபார் அஸ், நீங்க வந்து அவருக்கு டிரைவரா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: இது எப்படி நடத்தி காமிச்சாருன்னு பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய மிரக்கல் இது. அப்போ நான் வேண்டினேன், சுவாமி பூஜை ரூம்ல தான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வேண்டிட்டு இருந்தேன், சுவாமி கேட்டுட்டு இருக்காங்க. நான் முடிச்சுட்டு திருவான்மையூர் போனேன். அன்னைக்கு மதியானம் 12 எனக்கு அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன்ல நான் பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இருக்கு. சரி, 9 கிளம்பி நம்ம தர்ஷன் பார்த்துட்டு 11 ஹோட்டலுக்கு வந்துடலான்னு சொல்ற நான் திருவான்மையூர் போனேன். 11 வரைக்கும் அங்க வெயிட் பண்ண சாயிராம், சுவாமி அன்னைக்கு அங்க வரவே இல்லை. சரி, நம்மளோட அஜெண்டா இருக்கே ஹோட்டல்ல மீட்டிங் கொடுக்கணுமே சொல்லி 12 நான் 11 கார் எடுத்துட்டு திரும்பிட்டேன். கோட்டர்பள்ளி மலையும் வரும்போது என்ன அறியாமே கார் திருப்பி சுந்தரம் கிட்டே திரும்பிடுச்சு. அப்படி திரும்பும் போது பார்த்தா திடீர்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயங்கர டென்ஷன்ல போலீஸ் எல்லாம் டிராபிக்கை ரெகுலேட் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு சுவாமியோட கார் வரப்போகுதுன்னு. கண்ணு மூடி இருக்கிற நேரத்துல சுவாமியோட கார் பாஸ் ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்துல யூ-டர்ன் எடுத்து நான் எப்படி போய் செட்டில் ஆனேன்னு தெரியல. சுவாமிய கார் பின்னாடி ஒரு அஞ்சாறு செக்யூரிட்டி கார் போயிட்டு இருக்கு, விஐபி கார் போயிட்டு இருக்கு. அது எப்படி என் கார் ஒண்டி சுவாமி காருக்கு பின்னாடி போச்சுன்னு தெரியல சார். இன்ன வரைக்கும் என்ன கேட்காதீங்க. பட் சுவாமியோட கார் பின்னாடி சுந்தரத்திலிருந்து திருவான்மையூர் வரைக்கும் நான் தான் ஓட்டிட்டு போனேன். எனக்கு பின்னாடிதான் மற்ற விஐபி காரு, மற்ற செக்யூரிட்டி காரு, எல்லா காரும். நான் காலையில நினைச்சதை சுவாமி நடத்திட்டாங்க. என்ன ஒண்ணு, என் சீட்ல பக்கத்துல இல்ல, என் முன் கார்ல உட்கார்ந்துருக்கிறாரு.
0: இப்படி அதாவது நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளை கூட அவர் வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்.
1: நான் வந்து அன்னைக்கு காலையில தான் டிரைவரா இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கும் என் காருக்கும் சுவாமியோட காருக்கும் இருக்க இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு அடி. அந்த கார் புல் ஸ்பீட்ல செக்யூரிட்டியில செட் செக்யூரிட்டியில போகுது. என் கார் செட் செக்யூரிட்டியில பின்னாடி போய்கிட்டே இருக்கு. திருவான்மையூருக்கு யாரும் என்ன நிறுத்தல. திருவான்மையூர்ல சுவாமியோட கார் பார்க் பண்ணிச்சு. என் கார் இடது கை வலது கை பக்கம் போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நான் ஓடுனேன். ஏன்னா எனக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல தான் பார்க்கிங் கிடைச்சது திருவான்மையூர்ல. கார் நிறுத்திட்டு ஓடுனேன். ஓடி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்படி அம்மா அப்பாவை கூட்டிட்டு புட்டபர்த்தியில எனக்கு கணேஷ் கேட் திறந்து சுவாமியோட பார்வை நேருக்கு நேர் கிடைச்சதோ அதே மாதிரி உட்கார்ந்த உடனே சுவாமி நேருக்கு நேர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் ஆர்த்தி கேட்டுட்டு சுவாமி கிளம்பிட்டாங்க. ஹீ ஜஸ்ட் கேம் டு, அதாவது எனக்கு டிரைவர் வேலை கொடுக்கணும்ன்றதுக்காக சுவாமி எனக்கு வந்த மாதிரி இருந்தது. வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, ஆர்த்தி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க.
0: அதாவது ஐ வெண்ட், ஐ சா, ஐ கான்கர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல யூ வெண்ட், யூ சா அண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு த டிவைன் பிளேஸ். ரொம்ப சந்தோஷம் சந்திரசேகர் தண்டபாணி. நீங்க சொன்னீங்க என்னுடைய டிரான்ஸ்பர்மேஷனுக்கே ஆதாரமாக இருந்தது வந்து இந்த சுந்தரம் பஜனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனா இதுக்கு வந்து பெரிய பொருள் இருக்கு. மிகப்பெரிய மனமாற்றம். பகவான் வந்ததே அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்காகத்தான், நம்மள எல்லாரையும் மாற்றுவதற்காகத்தான். ஸோ நம்ம பகவான் இடத்துல வந்தோம், இந்த மாதிரி அற்புதங்களை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே போல இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம் சைராம், இப்ப பாத்தீங்கன்னா 1983 91 மிகுந்த ஈடுபாடோட சுவாமியோட நினைவிலே வாழ்றது கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம். நம்மள அறியாமையே நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சுவாமிய சார்ந்தே இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பழைய காலத்துல, பழைய என்னோட 26 வருஷத்துக்கு முன்னால் என்னை பார்க்கும்போது நான் ஒரு தனி மனுஷனா சந்திரசேகர் தண்டபாணி என்ற உருவத்தை தான் நான் கண்டேன். இப்போ என்ன பாக்குறவங்களோ, என்ன பழகிறவங்களோ, என்னை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு மிகுந்த ஈடுபாடோட சுவாமியோட ஆர்கனைசேஷன்ல ஈடுபாடோட என் வாழ்க்கையை நடத்துறேன்றது. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அவங்க என்னை பார்க்கும் போது என் கூட ஒரு டேக் ஒன்று அட்டாச் ஆயிடுது, சாய்ராம் என்ற ஒரு அனெக்டோட அட்டாச் ஆயிடுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்குள்ளேயே முன்னாடியாவது என்னை தனிப்பட்ட முறையில என்னை பார்க்கும் போது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் சார்ந்தவன் நான் ஆயிடுறேன். இப்போ அவங்க என்ன வந்து சுவாமியோட சேர்ந்து பார்க்கும் போது அப்போ
0: மேன்மைப்படுத்தி
1: அவங்களுக்கு நம்ம எப்படி எடுத்துக்காட்டா வாழணும் உண்டு.
0: சோ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்னு கூட நான் சொல்லுவேன். நான் ஐ மீன் டு புட் இட் தி அதர் வே, நம்ம வந்து எந்த ஒரு சிறிய தவறு கூட நம்ம செய்யக்கூடாது.
1: எஸ் இது ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒப்பிட முடியாத ஒரு வரப்பிரசாதம். சுவாமிய நினைச்சிட்டு நம்மள பாக்குறாங்க அவங்க. அப்போ நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நேர்மையா, அன்போட, நல்ல சிந்தனையோட, அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற ஒரு மனப்பான்மையோட பணிவா செய்யும் போது அவங்க அதை வந்து தெய்வீக செயலா எடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுக்கப்படுறவங்க ஒரு சேவைக்கே போறோம். இப்போ ஒரு நாராயண சேவைக்கு போறோம். இப்போ ஒவ்வொரு மாசமும் 26ஆம் தேதி டி நகர்ல நாராயண சேவைக்கு போவோம்.
0: பாரதி நகர்ல
1: இப்ப நான் போகும்போது ஒவ்வொரு மாசமும் 26ஆம் தேதி முடிஞ்ச அளவு நான் போயிடுவேன். அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த ஏழ்மையான ஒரு வயதான பெரியவரா இருக்கட்டும், சாய்ராம்னு சொல்லி நம்ம பிரசாதத்தை அவங்க வாங்கும்போது நம்மள அவங்க ஒரு கடவுளா நினைச்சு பாக்குறாங்க, நம்மள பகவானா நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வயசுல அவங்க பார்த்திருக்காங்களா பகவான இல்லையான்னு தெரியல. பட் நம்ம போய் சேவை செய்யும் போது பகவான் ரூபத்துல நம்ம செய்யறோம் அதை. அப்ப அதை எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு ஒரு மன திருப்தியோட செய்யணும்ன்றத நான் உணர்ந்து அதை செஞ்சிட்டு வரேன்.
0: நேஷனல் நாராயண சேவா,
1: இந்த நாராயண சேவான்ற ஒரு இந்த சேவையை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னு நினைவுல வருது சாய்ராம். 2006 நினைக்கிறேன், டீசாலினேஷன் வாட்டர் பிளான்ட் ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ஒரு கிராமத்துல பண்ணோம்.
0: இரும்பேடா?
1: இரும்பேடு நினைக்கிறேன். அப்ப பண்ணும்போது அந்த நாராயண சேவையோட எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்து செஞ்சேன். ப்ரொவிஷன் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கே அன்னைக்கு வந்து புளியோதரை எல்லாம் பண்ணி சாப்பாடு தயிர் சாதம் போட்டு காலையில பஜன் வச்சுட்டு அந்த டீசாலினேஷன் வாட்டர் பிளான்ட்டை முடிச்சோம். அன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல வேற ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால காலையில பஜனுக்கு போக முடியல. மத்தியானம் 12 மணிக்கு எப்படியும் நாராயண சேவா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். இங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க போகும்போது ஒரு 12:30, 12:30 ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, வேன்ல ஏறி வீடு வீடா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என் மனசுக்குள்ள ஒரு அடக்க முடியாத ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒருவேளை ஒரு காலத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுவாமி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு நினைச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு பூஜை நடந்த இடத்துக்கு நான் போனேன். அதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அப்ப அங்க ஒரு வயசான பாட்டி ஒன்னு வந்தாங்க, நீங்க வாங்கோ நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன், காலையில சுவாமிக்கு படைச்ச சாப்பாடு நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க.
0: அந்த ஆனந்தம்,
1: அந்த இலைய நுனி இலையோட சுவாமிக்கு படைச்ச சாப்பாடு, அது எப்படி அந்த தாயார் எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, எதுக்காக எடுத்து வச்சாங்கன்னு தெரியல, ஆனா அந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சது. அதனால எனக்கு நாராயண சேவான்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஈடுபாடோட செய்வேன் எப்பவுமே. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எவ்வளவு காத்திருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு அனுபவிச்சிருக்க.
0: நாராயண சேவை அப்படிங்கறது ஒரு உன்னதமான சேவை. பகவான் வந்து நமக்கு அதை வரையறுத்து கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்குமே அதை கொடுத்திருக்காரு, புண்ணியம் செய்யறதுக்காக. இதை வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாராயண சேவையில நீங்க வந்து ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்திரசேகர் தண்டபாணி, நீங்க இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, நான் எப்பெல்லாம் நினைச்சேனோ அப்பெல்லாம் வந்து நான் புட்டுபர்த்திக்கு போயிட்டு
1: வச்சாங்கன்னு தெரியல, ஆனா அந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சது. அதனால எனக்கு நாராயண சேவான்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஈடுபாடோட செய்வேன் எப்பவுமே. ஏன்னா நிறைய பேர்

0: அப்படின்னு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம நினைக்கிறத விட பகவான் வந்து அதுக்கு சங்கல்பம் பண்ணணும். நம்ம போகணும்னு நினைப்போம், ஆனா போக முடியாம கூட ஆயிடலாம். ஆனா பகவான் உங்களுடைய விஷயத்துல நீங்க எப்பெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அப்பெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இப்போ இவ்வளவு நீங்க பகவான தரிசனம் பண்ணி அவருடைய அந்த ஆனந்தத்தை அனுபவித்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை மாறி இப்ப வந்து அவர் பகவான் அரூபமா இருக்கார். அந்த அரூபமா இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலைய, இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க எப்படி மனசுல ஏத்துட்டீங்க அதை பத்தி?
1: அதாவது சுவாமி எனக்கு கொடுத்த அஷூரன்ஸ், எனக்குன்றபோது நான் என்னை பத்தி பேசும்போது என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுத்த அஷூரன்ஸ், இட்ஸ் அ கனெக்ட் பிட்வீன் மீ அண்ட் சுவாமி. அதுல சுவாமி எனக்கு 1996 அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ வில் ப்ரொடெக்ட் யூன்ட்டு. அது இன்ன வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. அது அதை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2007 நான் ஆசைப்பட்ட அந்த டிரைவர் பொசிஷன்லேருந்து 2010 நவம்பர் 23 அதுதான் சுவாமி கடைசியா பிசிக்கல் ஃபார்ம்ல தர்ஷன் கொடுத்தது. பர்த்டே
0: நீங்க பார்த்தது?
1: நான் பார்த்தது. சுவாமியோட பர்த்டேவும் பிசிக்கல் ஃபார்ம் பர்த்டே 2010 தான். 2010 நவம்பர் 23 நான் புட்டபர்த்தியில இருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் தர்ஷன் ஆஃப் சுவாமி இன் பிசிக்கல் ஃபார்ம் அவரோட பர்த்டே அன்னைக்கு
0: 1991.
1: அதே போல என்னோட அடுத்த பர்த்டே தர்ஷன் 2010 நவம்பர் 23. அந்த தர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத தர்ஷன். ஸ்டேடியத்துல, ஹில்வியூ ஸ்டேடியத்துல நடக்குது. ஏகப்பட்ட கூட்டம், எல்லா பக்கம் மேல ஹெலிகாப்டர்ல மலர் தூவுறாங்க, ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ். சுவாமியோட ரதம் வருது. அப்பதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சில முக்கிய தலைவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க அந்த சமயத்துல. அப்போ ப்ரோக்ராம் நடந்ததுக்கு சுவாமி ஸ்டேஜ்ல இருந்துட்டு அவங்க உட்கார்ந்திருந்த விதம், அவங்க இருக்கிற பாடியில இருக்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இதெல்லாம் எனக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமாவே இருந்தது. ஏன்னா ஒரு அவ்வளோ கம்பீர நடையோட பார்த்து குறுகி உட்கார்ந்துட்டு உடல்ல ரொம்ப வீக்கா இருக்கும் போது பார்த்துக்கிட்டே தர்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு
0: வந்து பாடிக்கு மட்டும்தான் அது.
1: ஆமா. ஆனா அந்த தர்ஷன் முடிச்சுட்டு 25 காலையில பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு நான் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போனேன். அங்க பூஜை ரூம்ல சுவாமிய பார்த்த உடனே என்ன அறியாமே தேம்பி தேம்பி தேம்பி அழுகுறேன். என் சிஸ்டர் கிட்ட சொல்றேன், சுவாமி பாக்கிறதுக்கு இப்ப அவ்வளோ வீக்கா இருக்கிறாங்க, அவ்வளோ வீக்கா இருக்காங்க. சிஸ்டர் சொல்றாங்க, ஏன் இப்படி அழுகுறேன்ட்டு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அப்படி ஒரு தேம்பி தேம்பி அழுதேன். ஒரு 20-30 அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன். கடைசியில் எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தேத்திக்கிட்டேன், சுவாமி எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. எனக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் தோணுச்சு அன்னைக்கு. ஆனா அந்த அழுகையில தெளிவு வந்துடுச்சு, சுவாமி எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மளோட தான் இருப்பாங்கன்னு. அந்த தெளிவு இன்ன வரைக்கும் இருக்கு சாயிரம், சுவாமி எங்கேயும் போகலன்னு. அந்த ரூபத்தை விட்டு அவர் போகலன்றது நம்பிக்கை ஆணித்தரமா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 20 வாக்குல நான் 2010 நவம்பர் டிசம்பர் பீரியட்ல என்னோட தொழில் ரீதியா தெரிஞ்ச ஒரு நண்பர் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு உதவி கேட்டார், அரசு சம்பந்தப்பட்ட உதவி, பட் மிக ஆழமான உதவி அது. பட் அது நான் எந்த செலவும் செய்யாம நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அவர் திரும்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன். அது 2-3 அதிகாரியை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும், அதை நான் பண்ணிட்டேன். அவருக்கும் அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா 2011 ஏப்ரல் மாசம் திடீர்னு ஒரு நாள் காலையில என்ன பார்க்க வந்தார் ஆபீஸ்க்கு வந்து, எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தார். நான் சொன்னேன், எதுக்கு சார் இதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு. இல்ல இல்ல வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட், நீங்க வேணானே சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் ஓபன் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆனா பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது ஒரு படம், லேமினேட்டட் படம்னு தெரிய வந்தது. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா சுவாமியோட பிக் போர்ட்ரேட், 6x6 கோல்டன் சேர்ல, ஒயிட் ரோப்ல, வித் அபயஹஸ்த பிளஸ்டிங்கோட சுவாமி உட்கார்ந்துருக்கிறது. 2 ருத்ராட்ச மாலையும் அது இருந்தது. அது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. சரி, சுவாமி 20 கொடுத்துருக்குறாங்க, நல்ல நாள் வச்சுக்கிட்டேன். 24 காலையில அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி சுவாமி ஹஸ் லெஃப்ட் த பாடின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சும் பார்த்தா அன்னைக்கு பிரசாத்

0: சாந்தி நிலையத்துல சுவாமியோட பாக்ஸுக்கு மேல இந்த படம் தான் இருக்குது. நான் எனக்கு பரிசா கொடுத்த 20ஆம் தேதி கொடுத்த பரிசு படம் தான் அங்க இருக்குது. அதே இன்னொரு காப்பி அங்க இருக்குது. அப்போ சுவாமியோட அஷூரன்ஸ் ஸ்டில் கண்டினியூட் ஃபார் மீ. சுவாமியோட பர்த்டேக்கு 1991 முதல் முதல்ல பார்த்தது. கடைசி தர்ஷன் சுவாமியோட பிசிக்கல் ஃபார்ம்ல 85th பர்த்டேல 2010 தர்ஷன் பார்த்தது. 2011 சுவாமி பாடிய விட்டு போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என் மனசை தேத்தி எனக்கு கிஃப்ட் கொடுத்து அதே படத்தை நான் எங்கேயும் போகல இங்கதான் இருக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ டில் யுவர் டெத் டே, பர்த்டே டு டெத் டேன்ட்டு. இதை வந்து நான் ஒரு ஒரு தொடர்பான ஒரு உறர்வா நினைச்சு இன்ன வரைக்கும் சுவாமி அந்த உடலை விட்டு போகலன்ற ஒரு நம்பிக்கையில இன்னும் இருக்கிறேன்.
1: கண்டிப்பா, அதாவது பகவான் வந்து அவருடைய பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லையே தவிர நம்ம எல்லாரோட கூட நம்மளுடைய மனதில் இருக்கார் அவர். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிர்குண பிரம்மன் சர்க்குண பிரம்மன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அரூபமாக நம்ம எப்படி அவரை வந்து நம்மளுடைய மனதில் வைக்கிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அத ஏன்னா இப்ப எந்த எல்லா அவதாரங்களுமே வந்து முடியறதுதான். ராமாவதாரம் முடிஞ்சது, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது, அதுக்கப்புறமும் வந்து இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அர்ஜுனன்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் அந்த அவருடைய முடிவு வருது. சோ இதை நம்ம வந்து இதையே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. வி ஹவ் டு ரைஸ் பியாண்ட் தட்.
0: ஆமா,
1: அந்த ஒரு மெச்சூரிட்டி வரதுக்கு தான் சுவாமி இத்தனை உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு.
0: இப்ப பாத்தீங்கன்னா சைராம், சுவாமியோட அஷூரன்ஸ் வந்து நம்மளோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்குன்றது இன்னொரு ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். இது கொஞ்சம் முன்னாடி போகணும். திருப்பி 98 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில என்னோட ஒரு நண்பர் இருந்தார். அவரு ட்ரிவாண்டத்துல சொந்த ஊர். அவருக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருந்தது. அவர் சென்னையில என்னோட ஒர்க் பண்ணும் போது அவருக்கு உடம்பு சரியாமல இருந்தது. அப்ப அவர்கிட்ட நான் சுவாமியோட பிரசாதம் கொடுத்து விபூதி கொடுத்து அவரை சுந்தரத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவர் உடல்நிலையெல்லாம் சரியாயி வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு பல்வேறு நிறுவனங்களுக்கு போய் அமெரிக்கால இருந்து ஜெர்மன்ல இருந்துட்டு திருப்பி ட்ரிவாண்டத்துக்கு வந்துட்டாரு. ஆனா ரெகுலரா எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில 98 நினைக்கிறேன், ஒரு நாள் காலையில அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில தான் சந்திரோ நான் ஒன்னு நினைச்ச பூஜை ரூம்ல உன்கிட்ட உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஷிரடி சாய் பர்த்தி சாய் இருக்கிற போர்ட்ரேட் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு நீ கரெக்டா போன் பண்ணிட்ட அப்படின்னா, நான் சொன்னேன் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது நடந்து 98 நடந்துச்சு. 2005 or 2006 ஒரு நாள் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வரும்போது சாய் கீதா ஸ்டுடியோ கிட்ட வரும்போது அந்த ஷாப்ல வரும்போது எனக்கு அந்த நினப்பு வந்துச்சு கரெக்டா அந்த இடத்துல. சரி, அவருக்கு இந்த ஒரு போட்டோ வாங்கிக்கலான்னு சொல்லி ரெண்டு போட்டோ வாங்கிட்டு அதை என்கிட்ட இருந்த அதே
1: ஒரு 5-6 வருடங்கள் கழித்து இதை நினைக்கிறீர்கள்.
0: 7 வருஷம் நினைச்சு நினைக்கிறேன் நினைச்சிட்டு அதை வாங்கிட்டு சரி பக்கத்துல காஃபி சாப்பிடலான்ட்டு பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்க போலான்ட்டு அங்க காஃபி சாப்பிடலான்னு போனா நான் யாருக்கு இதை கொடுக்கணும்னு நினைச்சனோ அவரும் அவர் ஒய்ஃபும் அங்க உட்காந்து அன்னைக்கு தர்ஷனுக்கு காலையில வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகி போச்சு. அவர்கிட்ட கொடுக்க அவருக்கு போய் சென்னையில கொரியர்ல அனுப்பலான்னு வாங்கின படத்துக்கு இங்கேயே சுவாமி கொடுக்க வச்சுட்டாங்க.
1: அவர் அதுக்கு அங்க புட்டபர்த்திக்கு வந்த விவகாரங்கள் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது.
0: உண்மையிலும் நடந்த நிகழ்ச்சி. நான் அவர்கிட்ட கேக்குறேன், எப்பப்பா நீ ஜெர்மன்ல இருக்கிறேன்னு எப்படி புட்டபர்த்திக்கு வந்திருக்கேன்ட்டு. நான் நேற்று பெங்களூர் வந்தேன், மீட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில பர்த்திக்கு போறப்பட்டோம், தர்ஷன் முடிச்சுட்டு இப்ப நாளைக்கு போறோம்னு. சைராம் உங்களுக்கு வாங்கலான் தான் இந்த போட்டோ வாங்கியிருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுத்தேன். அதாவது இத நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா, நல்ல எண்ணத்தோட நினைச்சு சுவாமியோட ஈடுபாடோட சேவை செய்யும் போது அதனோட தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. 98 நான் கொடுத்த வாக்குறுதி 2005 அதை நிறைவேற்றத்துக்கு அதே இடத்துல நடந்திருக்கு. அப்போ சுவாமி நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதி ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது சைராம். என்னோட ஒவ்வொரு செயலையும் நான் அதை பாக்குறேன்.
1: நிச்சயமா ரொம்ப உணர்ந்து இதை வந்து நீங்க சொல்றீங்க. சுவாமியுடைய கனெக்ஷன், சுவாமி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றார், நம்மளை காப்பாற்றார் அப்படிங்கறத ரொம்ப உணர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் அந்த மாதிரி தான் இருக்கு. கடைசியா நீங்க நேயர்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சுவாமியோட பாதத்தை பிடிச்சுக்குங்க, நினைங்க, நல்லது நினைங்க. சுவாமி உங்களோட கூடவே இருந்து உங்களோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லா முயற்சிகளையும் எடுத்து அது சரியான நேரம் வரும்போது நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். நம்ம சுவாமிகிட்ட இது பண்ணணும், இன்னைக்குள்ள பண்ணணும், நாளைக்குள்ள பண்ணணும்ட்டு கேட்கவே வேண்டாம். எதுக்குமே ஒரு நேரம் காலம் அவரை குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அது கண்டிப்பா நடந்துரும். அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். சுவாமியை 24 மணி நேரம் தியானம் செஞ்சு நினைச்சிட்டு நம்மளோட ஒவ்வொரு செயலும் சுவாமியை நினைச்சிட்டு சுவாமிக்கு செய்யற மாதிரி செய்யணும். சுவாமி நம்மளோட ஈடுபட்டு எப்படி செய்வாங்களோ அந்த பக்குவத்துல செய்யணும். அந்த பாவனையில செய்யும் போது கண்டிப்பா திருப்தி கிடைக்கும்.
1: மிக்க சந்தோஷம், மிக்க நன்றி. 2 வாரங்கள் தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை எடுத்து சொன்னீர்கள். அனுபவங்களை விட அதற்கும் மேலாக உங்களுக்கு ஏற்பட்ட மனமாற்றம், மன முதிர்ச்சி இவற்றை பற்றி அழகாக உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொன்னீர்கள். எங்களுடைய அழைப்பினை ஏற்று ரேடியோ சாய் நிலையத்திற்கு வந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சாய்ராம்.
0: நன்றி.

0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி சிரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். சிரவணம் செய்து இன்புறுவோம்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 9. முடிசூட்டு விழா ஏற்பாடுகள். பரதனுடைய தாய்மாமனான கேகே இளவரசர் தசரதரை அணுகி தாம் தம் ராஜ்யத்திலிருந்து வந்து வெகு காலமாகிவிட்டதென்று உரைத்தார். அவர் மேலும், என் தந்தை என் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இந்த விழாக்களில் கலந்து கொள்ள வெகு சந்தோஷம் கொண்டிருப்பார். அவருக்கு பரதனுடைய கல்யாணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. தாம் இல்லாமலேயே தம் பேரனுடைய கல்யாணம் நிறைவேறிவிட்டதென்று அவருக்கு தெரிந்தால் வெகு ஏமாற்றம் அடைவார். இந்த ஏமாற்றம் ஓரளவு குறைவதற்கு பரதனை என்னுடன் அங்கு அனுப்பி வைத்தால் அவர் தம் திருப்திக்கும் சந்தோஷத்திற்கும் சில விழாக்களை ஏற்பாடு செய்யக்கூடும் என்றான். தசரதர் தன் மனைவியரை கலந்தாலோசித்து பரதனை தம் முன் அழைத்தார். மகனே, உன் தாய்மாமன் யுதாஜித் உன்னை அழைத்து செல்ல வந்துள்ளார். மிதிலையிலிருந்தே உன்னை அழைத்து செல்ல என்னை வற்புறுத்திய பொழுது நான் இணங்கவில்லை. உன் பாட்டனார் உன்னை காண ஆவலுடன் இருப்பதாக கேட்டறிந்தேன். ஆதலால் நீ அவருடன் செல்ல ஆயத்தமாகு என்று தசரதர் கட்டளையிட்டார். அதன்பின் பரதர், தந்தையே, சத்ருக்னனும் என்னுடன் வந்தால் நன்றாகவிருக்கும் என்றார். அதன் பேரில் அவரும் புறப்பட்டுச் செல்ல ஆயத்தமாகும்படி பணிக்கப்பட்டார். கிரிவிரஜத்தில் சகோதரர்கள். பெரியோர்களிடம் தாம் கொண்ட மரியாதையினால் தூண்டப்பட்டவராய் பரதர் தன் மனைவியுடன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டுச் செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். அச்செய்கைக்கு எதிர்ப்பாவது வாதமாவது எவரிடமிருந்தும் ஏற்படவில்லை. பரதர் பெருமிதமான நுண்ணிய அறிவு பெற்றவர். மேலும் அவர் தம் புலன்களையும் இச்சைகளையும் அடக்கி தம்மை ஆண்டு வருபவர். பரதரும் சத்ருக்னரும் தங்கள் மனைவியருடன் வெகு சந்தோஷமாக பிரயாணம் செய்து கிரிவிரஜ நகரை அடைந்தனர். பாட்டனார் அவரை கண்டு குலவி மகிழ காத்திருந்தார். அவரையும் சத்ருக்னரையும் அன்புடன் அணைத்து உள்ளமுருக எதிர்நோக்கி விரைந்தார். அவர்களை தம் அருகில் அமரச் செய்தார். அயோத்திவாசிகளின் உடல் நலங்களைப் பற்றியும் க்ஷேமலாபங்களைப் பற்றியும் விசாரித்தார். பின்பு, நீங்கள் யாவரும் பல மணி நேரமாய் நீண்டகாலம் பிரயாணம் செய்து களைத்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஓய்வு பெற வேண்டியது அவசியம் என்று வற்புறுத்தினார். பிறகு அவர்களை ஏற்கனவே அவர்களுக்கென ஏற்பாடு செய்திருந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். அத்தருணத்திலிருந்து அவர்களை தம் புத்திரர்களை விட அதிக அன்புடன் போற்றி அவர்களுக்கு வேண்டிய மிகச்சிறிய தேவைகளுக்கும் கூட ஆழ்ந்த கவனம் செலுத்தினார். தங்களுடைய பாட்டனார் தங்கள் சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அதிக கவனம் செலுத்திய போதிலும் அச்சகோதரர்கள் ஏதோ ஒரு மறைவான ஒரு அதிருப்தியை கொண்டிருந்தவர்களாக தோன்றினர். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கே மூலாதார மூச்சு போன்ற வயது முதிர்ந்த தந்தையையும் ராமரையும் விட்டு பிரிந்த பிரிவாற்றாமையினால் தங்களுக்குள் விடாமல் தசரதரை பற்றியும் சம்பாஷித்தனர். அடிக்கடி தங்கள் தந்தையின் உடல்நலத்தை பற்றிய கவலை அவர்களை மீறி வாட்டி வருத்தியது. அவர்களுடைய மனசாந்தியையும் குலைத்தது. அவர்களுடைய உணர்ச்சிகள் கிரிவிரஜத்தில் அவ்வாறு இருக்க அயோத்தியில் தசரதர் அவர்களை பற்றி ஏங்காத நேரமில்லை. அவர்கள் இல்லாமல் அவருக்கு வாழ்க்கை சாரமற்று தோன்றியது. பல தடவைகளில், நான் ஏன் இங்கிருந்து அவர்களை அனுப்பினேன்? அவர்களை அனுப்புவதற்கு இணக்கம் தெரிவிக்காமல் மறுத்திருந்தால் நன்மையாயிருந்திருக்குமே என்று தமக்குள் தாமே கேள்வி எழுப்புவார். தசரதருக்கு 4 புத்திரர்களும் 4 கரங்கள் போல இருந்தனர். இப்பொழுது 2 உதவியை இழந்தவர் போன்று இருந்தார். ஒருநாள் பரத சத்ருக்னர்களின் பிரிவாற்றாமையினால் தம் தந்தை யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கண்ணுற்ற ராமர் தம் தந்தையை அணுகி அருகில் அமர்ந்து மெதுவாக இனிய வார்த்தைகளை பேசி புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார். ராமர் மக்கட்பிரியர். ராமர் அதிவினயமானவர். மாற்றோர் எவ்வளவு கடிந்து பேசினாலும் அவர் எப்பொழுதும் மென்மையாகவும் இனிமையாகவும் பதிலுரைப்பார். மாற்றோர் தமக்கு தீங்கிழைத்தாலும் அவர்களுக்கு விரோதமாக மனதில் எதையும் நினைவு கொண்டதில்லை. அவர்களுக்கு உதவி அளிக்கும் சந்தர்ப்பங்களையே நாடுபவர். தமக்கு காலம் கிடைத்த பொழுதெல்லாம் வயது முதிர்ந்த துறவிகளிடமும் மதிப்புமிக்க பிராமணர்களிடமும் கல்வி பயின்ற மாணவர்களிடமும் நன்னடத்தை நல்லொழுக்க விதிமுறைகளை பற்றி ஆலோசிப்பதும் பேசுவதும் வழக்கம். வேதாந்த மறைமுக விஷயங்களையும் தத்துவங்களையும் ஆராய்வார். சாதாரண மனிதர் போல பண்டிதர்களிடம் சில வினாக்களை எழுப்பி விளக்கம் கேட்பார். சில கடினமான கேள்விகளை தாமாகவே கிளப்பி சிக்கலான விஷயங்களுக்கு அவரே விரிவுரை கூறுவதை கேட்டு முனிவர்களும் வேதாந்த விஞ்ஞானத்திலும் ஆன்மீக விசாரங்களிலும் தேர்ச்சியுற்ற பண்டிதர்களும் பெருமிதம் கொண்டனர். அவருடைய அறிவு வளர்ச்சிகளையும் ஆழ்ந்த படிப்பினையும் பற்றி ஆயிரம் வழிகளில் புகழ்ந்தனர். ராமர் தம் பிரஜைகளிடம் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாகவே தாம் பேசுவார். அவர்களின் பேரில் அவருக்கு அன்பு அவ்வளவு அபரிமிதம். அவர்களின் க்ஷேமலாபங்களை பற்றி அன்புடன் வினவுவார். அவர்களிடம் அனுதாபம் மிக கொண்டவர். அக்காரணத்தினால் பிரஜைகளும் அவரை ஆத்ம நண்பராகவும் நெருங்கிய உறவினராகவும் பேரன்பு கொண்டு அவருடைய அன்புணர்ச்சிக்காக அவரை போற்றுவர். கஷ்டங்கள் அசௌகரியங்கள் எவ்வளவானாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் ராமர் மரபு வழக்கங்கள் சொல்லியபடி பலவித வாழ்க்கை விதிகளை அனுசரித்து வந்தார். எவரிடம் பேசினாலும் அவர் முகத்தில் புன்முறுவல் தவழும். கண்கள் களிப்பினால் பொலிவுறும். வார்த்தைகளில் இனிமையும் பால் சுவையும் கமழும். ஒருவராவது எக்காலத்திலும் அவர் முகத்தில் கோபம் வெறுப்பு தளர்ச்சி விரோத உணர்ச்சிகளை சிறிதளவும் கண்டதில்லை. அவர் கருணை வடிவானவர், ஈவு இரக்கம் கொண்டவர். தங்கள் விருப்பங்கள் யாவற்றையும் தம்மிடம் அர்ப்பணித்து தம்மையே சரண் புகுந்தோர்க்கு மீட்சி அளிப்பதில் ஆவல் கொண்டவர். ராஜவம்சத்தில் உள்ளவர்கள் எளிதில் இரையாகும் தீக்குணங்கள் அவரை அணுக திடம் கொண்டதில்லை. அவைகள் அவரிடமிருந்து வெகு தூரம் விலகி நின்றன. வம்பு பேசுவது, வீண் பொழுது போக்குவது போன்ற கெட்ட குணங்களுக்கும் பாத்திரமாகாதவர் அவர். அவ்வாறுற்றும் எவரேனும் விவாதத்தில் தம்முன் தன் சாதுரியத்தை காட்டினாலும் அவர் அந்நபரை மேன்மையான தம் நுண்ணறிவினால் தோல்வியுறச் செய்து அவரை அடக்க தயக்கம் கொள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்தவர். மன்னரிடம் முறையிடுவதற்கு முன்பே அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நன்முறையை கண்டறிந்து தசரதருடைய அனுமதியை பெற்று அமைச்சர்கள் அக்குறைகளை தீர்க்கும் பணியில் ஈடுறச் செய்து அவைகளை தீர்த்து வைப்பார். எவ்வழியிலும் தசரதர் கூட அவர் ஆசைகளுக்கு குறுக்கிட்டதில்லை. அவர் விருப்பங்களை கேட்ட மறுகணமே அவைகளை பூர்த்தி செய்வார். நிர்வாகத்தில் சின்னஞ்சிறு அம்சங்களில் கூட சீரிய கவனம் அளிப்பார். ஒருமுறை தீர்வு கண்ட குறைகள் சர்ச்சைகள் மறுபடியும் தலையெடுத்ததில்லை. மற்றொரு தலைசிறந்த விசேஷம் ராமரிடம் விளங்கியது. தம் மனதில் கொண்ட தீர்மானங்களை பிறரிடம் உரைப்பதில்லை. அவைகள் நன்மையுடன் முடிவரும் வரை அவருடைய இச்சையாவது விருப்பத்தையாவது ஒருவராலும் அறிய இயலாது. மற்றொரு விசேஷம், அவருடைய கோபமாவது அருவறுப்பாவது அல்லது திருப்தியாவது என்றுமே பயனற்றதானதில்லை. தாமதித்ததும் இல்லை, ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ராமர் இவ்வாறாக பெருமைமிக்க குணங்களுடன் அயோத்தியில் பிரகாசித்தார். தசரதர் தம் அருமை மகன் ராமரை கண்டு களிப்புற்றார். அமைச்சர்களிடமிருந்தும் மத குருக்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் ஓங்கி வளரும் ராமருடைய புகழை சொல்ல கேட்டு அவர்கள் போற்றுதல்களினால் மனம் பூரித்தார். முதிர்ந்த வயதின் எச்சரிக்கை. ஓரிரவு தசரதர் தாகமுற்று கொஞ்சம் நீரை பருக விரும்பினார். நித்திரையில் ஆழ்ந்த தம் ராணிகளை எழுப்ப அவர் விரும்பவில்லை. ஆதலால் அவர் தம் படுக்கையின் அருகே இருந்த ஒரு கூஜாவில் நின்று சிறிய கிண்ணத்தில் நீரை ஊற்றும் பொழுது கைவிரல்கள் சிறிது நடுக்கமுற்றதினால் அவருடைய பிடி சிறிது தளர்ச்சியுற்றதை கவனித்தார். அதன் பிறகு அவருக்கு தூக்கம் வரவில்லை. பற்பல நினைவுகளிலும் திட்டங்களிலும் அவரது மனம் ஆழ்ந்தது. முடிவில் அந்திய காலம் தம்மை நெருங்குகின்றதென்றும் நரம்பு தளர்ச்சியுற்றதினால் பின் மேலும் சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வது தகாதென்றும் முடிவு கொண்டார். உடல் வலிமை இழந்து முழு உணர்வு இல்லாமல் மக்களை ஆழ்வதில் நாட்டில் குழப்பமும் தீங்குமே மேலோங்கும் என்று உணர்ந்தார். பொழுது புலர்ந்ததும் தம் தீர்மானத்தை அமைச்சர்களுக்கு உரைக்க வேண்டுமென்று எண்ணி அதன்பின் நிமிடங்களை கணக்கிடத் தொடங்கினார். கடைசியாக இரவும் கழிந்தது, பொழுதும் புலர்ந்தது. தம் காலை கடன்களை முடித்து பூஜா அனுஷ்டானங்களை பூர்த்தி செய்த பின் அமைச்சர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் மத குருக்களையும் ஒருங்கே அரண்மனைக்கு அழைத்து வர தம் பணியாட்களுக்கு உத்தரவிட்டார். சக்கரவர்த்தியின் கட்டளையை தலைமேற்கொண்டு அவரால் அழைக்கப்பட்ட யாவரும் ஒருங்கு சேர்ந்து அவர் வருகைக்காக காத்து நின்றனர். தசரதர் வசிஷ்டர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவரிடம் நேற்றிரவு தமக்கு நேர்ந்த தளர்ச்சியை எடுத்துரைத்து அது தம்மிடம் தூண்டிவிட்ட எண்ணங்களையும் தெரிவித்தார். அவர் தம் ராஜ்ய நிர்வாக பொறுப்புகள் யாவற்றையும் ராமரின் சார்பில் விடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் அறிவித்தார். அவ்வேற்பாட்டிற்கு எதிர்ப்புரைக்க கூடாதெனவும் வேண்டினார். தம் விருப்பங்கள் பூர்த்தியுற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்றார். அமைச்சர்களில் முதல்வரான சுமந்திரர் அங்கு கூடியிருந்த குழுவினருக்கு அம்முடிவை வெளியிட்டார். அமைச்சர்கள், அரச சபையோர்கள், நகர மக்கள், குருக்கள், பண்டிதர்கள் ஆகிய அங்கிருந்த அனைவரும் ஒருமனதாக ஆனந்தத்துடன் அவருக்கு ஒப்புதல் அளித்து அச்செய்தியை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். சுபம் சுபம் என்றும், மிகவும் நன்றான செயல் என்றும், நாங்கள் யாவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் கரகோஷம் செய்தனர். அவர்கள் கரகோஷம் வானளாவியது. வசிஷ்டர் தம் இருக்கையை நின்று எழுந்து, மகா சக்கரவர்த்தி, சிறிதேனும் இதைப்பற்றி கவலையுற வேண்டியதில்லை. இப்பெரும் பதவிக்கு ராமர் எவ்விதத்திலும் தகுதியுற்றவரே. ஆனால் சிறிது காலம் நாம் தாமதித்து நமக்கு வேண்டியவர் யாவரையும் வரவழைத்து பேராதரத்தோடு இந்நற்காரியத்தை முடித்தல் வேண்டும். ஒன்றிரண்டு மாதங்கள் தாமதித்தாலும் நம் விருப்பப்படி ராமரின் பட்டாபிஷேகத்தை விமரிசையாக நடத்த வேண்டும் என்பது என் விண்ணப்பம் என்றார். ஆனால் அதற்கு தசரதர், மகாத்மா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் சர்வ வியாபி. அரசன் தன் தோள் வலிமையை இழந்த பின் இப்பெரும் பதவியை வகித்து நிற்பது நியாயமன்று. வயோதிக பருவம் ஒரு அரசனை வலுவிழக்கச் செய்த பின் அவ்வரசன் தன் சிம்மாசனத்தில் தொடர்ந்து அமர விரும்பினால் அது பெரும் பாவம். அது மனதில் உள்ள பேராசையைத்தான் சுட்டிக்காட்டும். இவைகள் யாவற்றையும் அறிந்திருந்தும் நான் காலதாமதம் செய்தால் என் கடமையை செய்வதில் தவறியவனாவேன். ஆதலால் தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய இக்காரியத்தை தள்ளி போடுதல் வேண்டாம். இரண்டு மூன்று நாட்களில் என் வாரிசாக, யுவராஜாவாக ராமருக்கு தைல அபிஷேகம் செய்ய எனக்கு உத்தரவிட வேண்டும் என்று மிக்க வினயத்துடனும் ஆழ்ந்த வணக்கத்துடனும் உறக்க உறக்க விண்ணப்பித்தார். வசிஷ்டர் தசரதருக்கு கை கொடுத்து அவரை மேலெழச் செய்து ஆசீர்வதித்தார். வசிஷ்டர், அரசரே, ராமருடைய திருமணமும் க்ஷண நேரத்தில் கூடியது. வாணி நின்று திடீரென அருள் பொழிந்தது. ஆனால் நாட்டு மக்களுக்கும் உங்கள் பிரஜைகளுக்கும் அம்முக்கியமான விழாவில் பங்கு கொண்டு சந்தோஷிக்க முழு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. இம்முடிசூட்டு விழாவையும் திடீரென முடிவு செய்து கொண்டாடினால் அக்காரியம் இச்சாம்ராஜ்யத்திலுள்ள பல அரசர்கள் மனங்களை நோக செய்வதோடல்லாமல் இன்னும் அதிக அளவில் பரத சத்ருகனர்களுடைய மனமும் துயரடையும். சிறிது காலத்திற்கு முன்புதான் நமக்கு நெருங்கிய உறவினராகவும் சிநேகிதராகவும் தோன்றிய ஜனகரும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வியலாது. ஆதலால் நான் சொல்லுவது யாதெனில், நீங்கள் இவ்விஷயங்கள் யாவையும் நான் நாள் குறிப்பதற்கு முன்னதாகவே நன்றாக ஆலோசனை செய்ய வேண்டும் என்றார். பிறகு அமைச்சர்களில் முதல்வர் ஒருவர் எழுந்து நின்று, மாண்புமிகுந்த இக்குலத்திற்கு மதிப்பிற்குரிய குருவாகிய நீர் என்னை மன்னித்தருள வேண்டும். சக்கரவர்த்தியின் முடிவு இங்குள்ளோர் யாவராலும் ஆமோதித்து அங்கீகரிக்கப்பட்டது. ராமச்சந்திரர் அப்பெயரை குறிப்பது போன்று கடும் உஷ்ணத்தை தடுத்து குளிர்ச்சியை திரும்பப் பெற்று யாவருக்கும் சுகத்தை தருகின்ற சந்திரனை ஒத்தவர். அவர் வெறுப்பு, குரோதம், ஆசை, பொறாமை என்னும் தீய குணங்களால் உண்டாக்கப்படும் மனவெப்பத்தை அகற்றுகிறார். காரணம் எதுவானாலும் சரி, அவரை யுவராஜாவாக முடிசூட்டுவதில் எவ்விதத்திலும் தாமதிப்பது கூடாது. மாபெரும் அரசே, தயவு செய்து இதற்காக வேண்டிய கட்டளைகளை பிறப்பியுங்கள். இந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள எல்லா மக்களுடைய சார்பிலும் யான் வேண்டுகின்றேன் என்றார். சக்கரவர்த்தியும் முதலமைச்சரும் இவ்வாறு ஒருமித்து வேண்டிய பிறகு வசிஷ்டருக்கு தம் மனநிலையிலேயே ஊன்றி நிற்க இயலவில்லை. அதற்கு அவர் ஒப்புதல் அளித்து, மக்களே இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வது அவசியம் என்று சொன்னார். மக்கள் சொன்னதென்ன? இதை கேட்டு தசரதர் எழுந்திருந்து ஒரே பார்வையில் அப்பெரிய சபையில் கூடியிருந்த அமைச்சர்கள், மக்கள் தலைவர்கள், அறிவாளிகள், மதகுருக்கள் மற்றும் அனைவரையும் கண்ணோக்கினார். சபையோர் யாவரும் இடிமுழக்கம் போல ஒரே குரலில் மங்களமான அவ்வேற்பாட்டிற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். அக்கிளர்ச்சிக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு பகுதி கவனத்தை ஈர்த்தது. பொதுமக்களில் சேர்ந்த ஒரு குடிமகன் எழுந்து நின்று, பேரரசே, இந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் யாவரையும் தாங்கள் குழந்தைகள் போலவே உங்கள் மரபை சேர்ந்த வலிமை மிகுந்த சக்கரவர்த்திகள் யாவருமே பேணி வளர்த்தனர். இக்ஷவாகு வம்சத்தினரின் அக்கறை, அன்பு இவைகளினால் இக்கோசல ராஜ்யம் சுபிட்சமாக அமைதி பெற்று இலங்கியது. உங்கள் மூத்த மகன் ராமர் தூய்மையில் உயர்ந்தவர், சத்தியத்தில் அதிக பற்றுடையவர், தேவ அதிபரை போன்று பெரும் வீரர். இவைகள் யாவற்றையும் விட மூ உலகங்களையும் ஆள திறம்பெற்றவர். அவரை உவராஜாவாக முடிசூட்ட உங்களுக்கு எண்ணம் உதித்ததற்கு எங்களுக்கு பேரதிர்ஷ்டமே உண்மையில் காரணம். இது எங்களுடைய நன்மைக்கே. ஒருவரும் சந்தேகம் கொள்ள முடியாது, மறுக்க முடியாததோர் உண்மை என்றான். இவ்வாறு ஒருவன் மக்கள் உரிமை கொண்டு எல்லா மக்கள் சார்பிலும் சொல்லி கேட்டவுடன் தசரதர் தம் இருக்கையை விட்டெழுந்து அங்கு குழுமியிருந்தோரை நோக்கி, சபையோரே, எம் முன்னோர்கள் வகுத்த வழியில் பேருலக நன்மையை நாடி உண்மையான ஆசையினால் என் சாமர்த்தியத்திற்கு உகந்த வகையில் உங்கள் வளத்தையும் நலத்தையும் பாதுகாத்து இந்த சாம்ராஜ்யத்தை பல வருடங்கள் அரசாண்டேன். என் சிம்மாசனத்தின் மீதுள்ள இவ்வெண்குடையின் கீழ் என் வாழ்க்கையில் பல வருடங்கள் கழித்தேன். இப்பொழுது நான் ஒரு வயோதிகன். என் அங்கங்கள் உரமும் சக்தியும் இழந்துவிட்டதென்பதை உணர்ந்தேன். இப்பழுதடைந்த உடலுக்கு சிறிதளவு ஓய்வு கொடுத்தல் வேண்டும். நான் இதைப்பற்றி தீர்மானித்து இம்முடிவிற்கு வந்தேன். தர்மம், நேர்மை இவைகளுக்கு தம்மையே அர்ப்பணித்து அரசாள வேண்டியதால் இது சாதாரண வேலையன்று, சிறு வாழ்க்கை பணியன்று. தன் இந்திரியங்களை கடுமையான அடக்கத்தில் வைக்க திறமை பூண்டு நிலைத்த சாதனையில் ஈடுற்ற ஒருவனாலேதான் ஆட்சி பொறுப்பேற்று இடையரா தர்மத்தை நிலைநாட்ட முடியும். வெகுகாலம் இச்சுமையை நான் தாங்கிய செயலால் நான் ஆயாசமுற்றிருக்கிறேன். என் திட்டத்தை நீங்கள் யாவரும் மெச்சி சம்மதம் தெரிவித்ததால் அதை பற்றி நான் உங்களுக்கு மேலும் சொல்லுவேன். நான் தீர்மானம் செய்வது இதுதான். நான் உங்கள் தேர்வுகளுக்கும் விருப்பங்களுக்கும் எதிராக ஒருபோதும் பணிபுரியேன். பலாத்காரமாக உங்களுக்கு நான் நெருக்கம் தரவில்லை. என் விருப்பத்தை உங்களின் மேல் கட்டாயப்படுத்துகிறான் என்றோ அல்லது நீங்கள் பணிய வேண்டிய ராஜகட்டளை பிறப்பித்துள்ளான் என்றோ அச்சம் கொள்ள வேண்டாம். உங்கள் சுயேச்சையான தீர்வுக்கும் முடிவிற்கும் நான் உங்களை விடுக்கின்றேன். ஒருவேளை வேறொரு அமைப்பு திட்டம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று தோன்றினால் ஒளிவில்லாமல் அதை பற்றி ஆராய என்னிடம் அத்திட்டத்தை சமர்ப்பிக்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இந்த பெருங்கூட்டத்தின் முன்னிலையிலேயே அதை நீங்கள் வெளியிட எனக்கு ஒருவித ஆட்சேபனையும் இல்லை. ஆதலால் உங்களுக்குள் கலந்து ஆலோசியுங்கள். நீங்கள் கண்ட முடிவை இரவிற்குள் என்னிடம் எடுத்துரையுங்கள் என்றார். தசரதர் தம் வார்த்தைகளை முடிக்கும் முன்பே இடி முழக்கத்துடன் பெருமழை பொழிவதற்கு காட்டாக வானத்தை இருண்ட மேகங்கள் சூழ்ந்ததைக் கண்ட மயில் கூட்டம் போல அக்கூட்டத்தினர் அமைதியிழந்து கிளர்ச்சியுற்றனர். அவர்களுடைய ஒப்புதலையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தேகம் சிறிதேனும் இல்லாத வகையில் வெளியிட அவர்கள், உங்கள் விருப்பமே எங்கள் விருப்பம், எங்களுக்கு வேறொரு தானம் வேண்டாம், இந்த தானத்தை எங்களுக்கு அளியுங்கள். ஓ, எங்கள் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம், யுவராஜர் ராமச்சந்திரஜிக்கு ஜே, ஜே தசரதராம் என்றெல்லாம் கூக்குரலிட்டனர். அவர்கள் ஆரவாரம் வானை பிளந்தது. ஒருமித்த ஆரவாரத்தை கேட்ட தசரதர் சந்தோஷம், ஜெயம் இவ்விரண்டின் மத்தியில் அலைமோதப்பட்டார். யாதொரு நிர்பந்தமும் இன்றி மக்கள் தம் இச்சையாய் வெளியிட்ட உறுதியான பற்றையும் அன்பையும் கண்டு ஸ்தம்பித்து நின்றார். சற்று நேரத்தில் தன் சுயநிலையை அடைந்து தசரதர் அச்சபையை கூர்ந்து நோக்கி, சபையோரே, உங்கள் விருப்பங்களுக்கு இசைவதை தவிர வேறு பெரும் பணி எனக்கில்லை. நான் தப்பாமல் யுவராஜாவாக ராமருக்கு முடிசூட்டுவேன். ஆனால் என்னுள் ஏதோ ஒரு சிறிய ஐயம் தோன்றுகிறது. அந்த முக்கிய செய்தியை உங்களுக்கு விரித்துரைத்து அதனின்று நான் அமைதியுற வேண்டுகின்றேன். நீங்கள் சரியான நிலை எது என்பதை எனக்கு எடுத்துரைத்து திருப்தி பெற கோருகின்றேன் என்று பேச ஆரம்பித்தார். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 9 இன்னும் வளர்கின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ராமநவமியின் போது ஆற்றிய அருளுரையின் 3வது பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தசரதன் வாக்கு கொடுத்திருந்தபடி பரதனுக்கு பட்டம் சூட்டினார்கள். ஆனால் பரதன் பட்டம் சுட்டிக் கொள்வதை ஏற்கவில்லை.
2: ஜெயிஷ்டபுத்திரன் ராமன் உண்டுகா, நீ பட்டம் கட்டுப்போவாதே.
0: முதல் மகனான ராமன் இருக்கும்போது சிம்மாசனத்தில் அமரும் தகுதி எனக்கு இல்லை
2: என்றான். போய் பிரார்த்தித்தான்,
0: நான் ராமனிடம் பிரார்த்திக்கிறேன் என்றான்.
2: அரஞ்சாதிக்கு வெள்ளாடு, அரஞ்சம்ல போய் ராமன் அநேக பிரார்த்திச்சாடு.
0: காட்டிற்கு சென்று ராமனின் பாதங்களில் பணிந்து மன்றாடினான்.
2: இப்படி ராமன் செப்பாடு, பித்ருவாக்கிய பிரபாலம் செய்யாது.
0: நாம் தந்தையின் சொல்லுக்கு அடிபணிய வேண்டும்.
2: பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யக்கப்போதே நீ பிரதிக்கிய
0: பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை என்றான்.
2: பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய,
0: ஆகவே பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டும், நீ தந்தையின் சொற்படி நடக்க வேண்டும் என்றான். பரதன், நான் எப்படி உன்னை பிரிந்து செல்வேன் என்றான்.
2: காணி கட்ட எப்படி பிரார்த்திச்சு,
0: ராமன் பரதனிடம் தன் இரு பாதுகைகளையும் கொடுத்து, நீ இதை வணங்கி வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்வாயாக என்று கூறி அருளினான்.
2: அதில் போய் எக்கடிக்கு போறது, பாரிஸ்க்கு போறது, ஒரு சின்ன குடும்பம் ஏற்படுத்தி ராமன் ஏ விதங்கா ஜீவிஸ்தூ உன்னாடு அளவிட
0: பரதன் அரண்மனைக்கு வரவே இல்லை. அவன் ஊருக்கு வெளியில் ஒரு சிறிய குடிலை அமைத்துக் கொண்டு ராமனின் பாதுகைகளை வைத்து வணங்கி வாழ்ந்து வந்தான். ராமன் காட்டில் எப்படி வாழ்ந்து வந்தானோ அதே போலவே வாழ்ந்து
2: வந்தான். தப்பக வஸ்தானோ நீ 14 சமத்திரம் ஜரிகின தர்வாத
0: ராமன், எனக்கு 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்ததும் அயோத்திக்கு திரும்புகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். பரதன் அந்த அற்புதமான நாளுக்காக காத்திருந்தான்.
2: அந்த ஜரிகின தர்வாத ராமனு அயோத்திக்கு பயல்தேரி வஸ்துநாடு.
0: இறுதியில் ராமன் அயோத்திக்கு திரும்பினான்.
2: புஷ்பக விமானம் வயல்தேறாடு.
0: புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு வந்தான்.
2: புஷ்பக விமானம் எவரது?
0: அந்த புஷ்பக விமானம் யாருடையது?
2: ராவணன் யொக்க தம்பு.
0: ராவணனின் தம்பியுடையது.
2: அதனோ பயல்தேரி சீதா ராமலட்சுமணன் பயல்தேறி வந்தாரு.
0: ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் புஷ்பக விமானத்தில் பயணம் செய்து வந்தனர்.
2: கொஞ்சம் தூரம் ரங்கனே ஈரோப்புல டைம் அயிப்போதுன்னு பரதடு அக்னோதும்டாருக்கு.
0: பரதன் ராமனின் வருகைக்காக காத்திருந்தான். காலதாமதம் ஆனதால் ராமன் வரவில்லை என்று எண்ணி அக்னி பிரவேசம் செய்து உயிர் துறக்கும் நிலைக்கும் அவன் தயாராக இருந்தான்.
2: ஈரோப்புல ஹனுமந்தனை பம்பிச்சாள்.
0: ஆனால் ராமன் அனுமனை அனுப்பினான்.
2: ஹனுமன், நீ தட்சணமே வேண்டி நான் தமிழ்னி அழகா பரதுண்டி நிறைவேற்ற வந்திருப்பாள்.
0: அனுமன், நீ இந்த கணமே சென்று பரதனை தடுத்து நிறுத்து என்றான்.
2: போய் ராமன் வஸ்துநாடு.
0: அனுமன் பரதனிடம் வந்து ராமன் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறினான்.
2: ராமன் இஸ் கமிங் அண்ட் சிப்பினி.
0: ராமன் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டதுமே பரதன் எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்தான்.
2: காத்துக்கொண்டு
0: அவன் காத்துக் கொண்டிருந்தான்.
2: அயோத்திய வாசுடு பரதடு பரதடு யொக்க குடும்பமும் காத்துக்கொண்டு.
0: பரதன், அரண்மனை குடும்பத்தவர்கள் மற்றும் அயோத்திய வாசிகள் அனைவரும் ராமனுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள்.
2: ராமனு லட்சுமணு சீதா முக்கருக்குடனும் அபிமானங்களும் உன்னாரு.
0: ராமன், லக்ஷ்மணன், சீதா ஆகிய மூவரும் புஷ்பக விமானத்தில் இருந்தார்கள். அவர்களை அனைவரும் பார்த்தார்கள்.
2: பரதன் கூட சூச்சாடு.
0: பரதனும் பார்த்தான்.
2: ராமன் எவரு, லக்ஷ்மணன் எவரு அது சாலா சந்தேகிச்சாடு.
0: அவர்கள் ராமன் யார், லக்ஷ்மணன் யார் என்று புரியாமல் இருந்தார்கள்.
2: 14 சமத்திரம் கழிச்சு போயிருந்தி.
0: 14 ஆண்டுகள் ஓடிவிட்டன.
2: குத்துப்பட்டதைக்கு போயாரு.
0: அதனால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இருவரும் தாடி வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். பரதனுக்கும் தாடி வளர்ந்திருந்தது.
2: பரதனையும் ராமனையும் చూసి అందరు కూడా ఎవరు రాముడు ఎవరు భద్రుడు అని ఎవరు కష్టపడ్డారు.
0: ఆ తరుణత్తిల్ మక్కళ్ యావరం యార్ రామన్ యార్ లక్ష్మణన్ యార్ భరతన్ ఎందు పురియామల్ కుళపమడైందార్హల్.
2: కనుకొని కట్టగలపడికి భరతుడు చెప్పాడు, రామచంద్రుడు.
0: ఇరుదీయల్ భరతన్ ఇవరే శ్రీరామచంద్రన్ ఎందు కోరినాన్
2: అని మొట్టమొట్ట రామచంద్రుడికి హారం వేశాడు.
0: ముదలిల్ భరతన్ రామనుకు మాల అణివిత్తాన్.
2: అప్పుడు అందరు కూడా వచ్చి రామును హారం వేశారు.
0: అదన్ పిరగు అనేవరం వంద రామనుకు మాల అణివిత్తనరు.
2: అక్కడి నుంచి దిగి అయోధ్యలో ప్రవేశించి
0: అవర్హల్ అయోధ్య నగరే అడైంద బొడుదు
2: అక్కడ రాముని పట్టాభిషేకానికి అన్ని సంసిద్ధం చేస్తున్నారు.
0: రామ పట్టాభిషేకత్తుకు ఎల్లా ఏర్పాటుగా సిద్ధమాగ ఇరుందన.
2: గ్రామస్తులందరూ కూడా ఎంతో ఉత్సాహంతో ఉన్నారు.
0: మక్కళ్ అనేవరం మిగుంద ఉత్సాహం అడైందనరు.
2: రారే చూడగ పోదాము, రామున పెండి రారే చూడగ పోదాము.
0: అవర్హల్ நாம் ராம பட்டாபிஷேகத்தை கண்டுகளிப்போம் என்று ஆனந்தமாக பாடி வந்தார்கள்.
2: ஸ்திரீலு மிஞ்சின மிக்குட்டாலு விந்தன பங்காளாலு முச்சவு தோரணாலு மூலலக்கு கிட்டீடு வஜாலருவுலு தாப்பின நீலாலு வெய்யாரு மஜாலு நூறாலு சாரே சூடக போதாமு.
0: அயோத்தி நகரில் மாளிகைகள் கற்களால் இழைக்கப்பட்டு இருந்ததையும் தெருக்களின் முத்து தோரணங்கள் முதலான பல அலங்காரங்களையும் கண்டு களித்து வர்ணித்தார்கள். இது நமக்கெல்லாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு, நாமும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்களில் பங்கேற்கலாம் என்று மகிழ்ந்தனர். பகவான் அவர்கள் இப்பொழுது சீதா கல்யாணத்தை பற்றி நினைவு கூறுகிறார்கள். சீதைக்கு உயர்ந்த பல அணிகலன்களை அணிவித்தார்கள். அயோத்தி மக்கள் அனைவரும் இந்த விழா கொண்டாட்டங்களை காண அரண்மனையில் கூடினார்கள்.
2: சீதைக்கு ராமோடு,
0: சீதைக்கு ராமன்.
2: சுத்திரமு கட்டுத்தாடு,
0: ராமன் சீதைக்கு மங்கள நாண் அணிவிக்கப் போகிறான்.
2: இத்தனோ கையீடு,
0: இருவரும் அற்புதமான தம்பதிகள்.
2: ஜோடுகொச்சி நாடு ஸ்ரீராமோடு,
0: ராமனும் சீதையும் வந்துவிட்டார்கள்.
2: சாரே சூடக போதாமோ,
0: நாம் சென்று அவர்களை கண்குளிர காண்போம் என்று
2: அயோத்தியாவாசந்தர்களும் பயந்தேன்.
0: அயோத்தி மக்கள் அனைவரும் இந்த விழா கொண்டாட்டங்களை காண கூடினார்கள்.
2: சுந்தர தர்பார்லு
0: மக்கள் எல்லா இடங்களிலும் கூடினார்கள்.
2: வாரி வேண்ட தசரதரு,
0: தசரதர் அவர்களுக்கு பின்னால் இருந்தார்.
2: தசரதர் வேண்ட மந்திர சமுத்திரலு,
0: தசரதருடன் மற்ற மன்னர்களும் அமைச்சர்களும் இருந்தார்கள்.
2: மந்திர சமந்தரும் கழிச்சு போயிட்டு
0: சுமந்திரரும் மற்ற அமைச்சர்களும் தசரதரை பின்தொடர்ந்தார்கள்.
2: இந்த கும்புகா போயேட்டப்படிக்கு மிதிலாபுரம் அந்தா கூட ஒழிக்கு போயிருந்தி.
0: அந்த நகரமே நடுங்கும் அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடினார்கள்.
2: இவ்விதங்க வேண்டி கட்டுகளப்படிக்கு மிதிலாபுரம் பெண்ணு ஜரிகிறது.
0: சீதையின் திருமணம் இவ்வாறு மித்திலையில் நடந்தது.
2: அக்கடி நுஞ்சி வெளுக்கு போஸ்துட்டே
0: அவர்கள் திரும்பி வரும்பொழுது
2: அக்கடி நுஞ்சி பெத்த சப்தம் வச்சு
0: இடிமுழக்கம் போல ஓசை கேட்டது.
2: ஏமிட்டது என்னக்குட்டே,
0: அனைவரும் அது என்ன சத்தம் என்று வியந்தனர் பயந்தனர்.
2: தன் தம்புடைய
0: அவருடைய தம்பி
2: கட்டி
0: ஒரு கோடாரி ஆயுதத்துடன்
2: தான் ராமன் பயிர்தான் வச்சாடு
0: ராமனுடன் போருக்கு வந்தார்.
2: சிவதனு
0: சிவனுடைய வில்லை முறித்த ராமன் நீதானா?
2: சிவதனு எட்ட வச்சாடு.
0: சிவனுடைய வில்லை நீ எப்படி முறிக்கலாம்?
2: சிவதனு
0: சிவனுடைய வில்லை உன்னால் முறிக்க முடியும் என்றால் என்னுடைய வில்லையும் உன்னால் முறிக்க முடியும் என்றார்.
2: அதன் தொடர்ந்து யுத்தம் சேசி
0: இருவருக்கும் பயங்கர சண்டை நடந்தது. ராமன் அந்த வில்லையும் பெற்றுக் கொண்டார்.
2: அந்த சுகங்கா அயோத்தி சேர்ந்தார்கள்.
0: அந்த சண்டையில் ராமன் வெற்றி பெற்ற பின் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அயோத்திக்கு திரும்பினார்கள்.
2: அப்படி வச்சு அயோத்தியா சுகங்கா சந்தோஷங்கா ஆனந்தங்கா அன்யோன்யங்கா அனுகூலங்கா அன்னி விதால கருத்து வச்சாய்.
0: அன்றிலிருந்து அயோத்தி மக்கள் பாதுகாப்பும் வளமையும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஆனந்தத்தையும் கொண்டு வாழ்ந்தார்கள். நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.